முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 7 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: நடுவு நிலைமை 12 அதிகாரம் 4 குறட்பா.

ஒருவர் நடுவுநிலை உள்ளவர் அல்லது இல்லாதவர் என்பதை அவருக்கு பின் நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியலாம்.

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். ஆறு பதினைந்திற்கு பக்தி

மனம் வீசும் ஆனந்த ராகம் 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் பழ மாரவர்மன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். மணிக்கு இதயராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிகழ்வுகள். தொடர்ந்து இருபட பாடல்கள். வருஷம் 16, வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படங்களிலிருந்து. 11:00 உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் செயற்கை நுண்ணறிவும் வீட்டு வேலைகளும். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மதிப்பை கூட்டுவோம், வாழ்வை உயர்த்துவோம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் ஸ்ரீரங்கம் ஜி செல்வராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல். 4:00 வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2.

0: 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல் நினோ பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் கால்நடை நோய்களும் தீர்வுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பு புவராஜன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் மோர்சிங். 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் கரூர் கே சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்தி சுடர், 10:00 அரங்கிசையில் டி எஸ் ராமப்ரியா அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜார்லு வயலின், கோப்பு ஜி நாகராஜன் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நேரம் காலை 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள்

0: குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியசுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஒபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதி பன்.

0: இனி கேட்கலாம் ஆங்கில செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has urged private sector in space.

0: மேலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்விச் செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்விச் செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்க உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு புரியல, அவ பேசத் தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

உலகத்துல யாருமே தனக்குன்னு வாழ்றதில்ல. ஒவ்வொரு உயிரும் பிறருக்கு நன்மை செய்யவே படைக்கப்பட்டிருக்கு. மரம் தன் கனியை தானே உண்ணாது, நதி தன் நீரை தானே பருகாது. அதுபோல நாம் செய்யும் செயல்கள் சுயநலமில்லாமல் மற்றவர்களின் நலனுக்காக இருக்க வேண்டும். பிறருக்கு செய்யும் உதவி இறைவனிடம் நம்மை இன்னும் நெருக்கமாக்கும். பிறந்திருக்கும் இந்த நாளை இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்குவோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். முதலில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. நம் மனதை பக்தியால் நிறைத்து கொண்டிருக்கும் இது ஆனந்த ராகம். இனி பாடல் கேட்கலாம். BS சசிரேகா குரலில்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இப்போது

0: ஆயிரம் ஏக்கர் கொண்ட அஞ்சா நெஞ்சன், எதிரிகளின் சிம்ம சொப்பனம், தோட்டா தீராத பீரங்கி, தூக்கமறியா தூய உழவர், சாக்கு கொள்ளா பணக்கார், வரார் வரார்.
1: என்னப்பா என்ன என்ன என்ன டீ வேணும்னு கேட்டா வாங்கி தர போறேன், அதுக்கு ஏன் இந்த பில்டப், வரவேற்பெல்லாம்?
2: நான் உங்களை கூப்பிட்டேன்னு நினைச்சிக்கல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அண்ணனை கூப்பிட்டேன்.
1: எங்க? யாரையுமே காணமேப்பா. யாரு? அங்க எரும மாடுதான் தெரியுது. அதுவா?
2: அதுக்கு பக்கத்துல இருக்காரு, அவர் தானே.

0: அவரா அப்படி கூப்பிடுற அளவுக்கு அவரு என்னத்தை தான்ப்பா செஞ்சாரு உனக்கு?
1: நேத்து என்னுடைய மாடுகளுக்கு தீனி இல்லாம கஷ்டப்பட்ட போது அவரு தான் தன்னுடைய நிலத்துல இருந்த முருங்க வேங்கையில உள்ள இலை தலைகளை பறிச்சுக்க உதவுனாரு.
0: போட்டி போட்டுக்கிட்டு என்னோட நிலத்துல இருந்த மரங்கள்ல இருந்து இலை தலைகளை பறிச்சுட்டு போயிட்டு இப்ப என்னடானா அந்த நிலமே அவரோடுதுன்னு சொல்றியப்பா? பொல்லாதவன்ப்பா நீனு.
1: அப்ப அந்த இலை தலைகள் உங்களுடைய தானா?
0: இலை தலைகள் என்னோடது இல்லப்பா, மரத்தோடது. அந்த மரம் என் இடத்துலதான் நிக்குது, அத ஞாபகத்துல வச்சுக்க.
1: இருந்துட்டு போகட்டும், ஆனா அதை பறிக்க அவரு தானே உதவுனாரு.
0: சூப்பர் எல்நினோவால வெயில் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது. ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கிறது பெரிய விஷயமா போயிடுச்சு. நான் இந்த இலை தலைகளை பணமாக்க போறேன்ப்பா, பணமாக்க போறேன். இனிமே அது உனக்கு கிடைக்காது.
1: எப்படின்னு பணமாக்க போறீங்க? மரத்தை வெட்ட போறீங்களா?
0: அந்த வேலையில நான் பண்ண மாட்டேன்ப்பா.
2: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு?
0: நான் என்னோட நிலத்துல சுபாபுல், லைரிஸ் இடியா, கடம்பு, வாகை, அரச மரம், வேங்க, மகாகனி, மல்பெரி, முருங்க, வெல்வேல், கல்யாண முருங்க, பெருமரம், இது போல பல தீவன மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்பா. இதுல அதிகப்படியான புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ் அப்புறம் அதிகப்படியான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் வறட்சி காலங்களை சேமிச்சு வச்சு பயன்படுத்த இந்த இலைகளை பறிச்சு உலர்த்தி அடர் துகள் கட்டிகளை ஆக்கி வச்சுக்கிட்டா பசுந்தீவனம் இல்லாத காலங்கள்லயும் வறட்சி காலங்கள்லயும் இந்த அடர் தீவன கட்டிகளை பயன்படுத்திக்கிடலாம். எப்படி? அப்படி சொல்லு. அதுக்காக நேத்துதான் பெல்லட்டிங் இயந்திரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னது
1: பெல்லட்டிங் இயந்திரம்?
0: இது மூலமா ஈஸியா அடர் கட்டிகளை உருவாக்கிடலாம், வெளிய கட்டிகளை விற்கவும் செய்யலாம்.
1: சரிண்ணே, இந்த இலைய தலைகளை போட்டா அடர் கட்டிகளா மாறிடுமா?
0: மாறும் மாறும். அப்படி மாறாதுப்பா, அது கூட கடலை புண்ணாக்கு, நெல் பூமி, மக்காச்சோளம், தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்கணும், அப்பத்தான் நல்ல கட்டியா கிடைக்கும்.
1: சரி சரி சரி, நாம எப்படி பிஸ்கட்டை பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு இந்த அடர் தீவன கட்டிகளை பயன்படுத்தலாம். அப்படித்தான சொல்ல வரீங்க?
0: அப்படித்தான் வச்சுக்கிடலாம்.
1: அண்ணே, என்னையும் உங்க பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்குங்க.
0: சரி சரி, அதுக்கு நீ என்னப்பா முதலீடு பண்ணுவ? என்னத்தான் வேலை பாப்ப நீனு?
1: என்னுடைய ஆடு மாடுகளை அங்க கூட்டிகிட்டு வந்து நீங்க உருவாக்குற அடர் தீவன கட்டிகளை கடிக்க வச்சு, டேஸ்ட் பார்க்க வச்சு ஒரு வீடியோவை எடுத்து ப்ரமோஷன் பண்றேன்.
0: அது சரி அது சரி, அந்த வீடியோவை ஆடு மாடுகள்லாம் பாக்குற மாதிரி எடுப்பியாப்பா?
1: அதுக்கு எதுக்குன்னு ஆடு மாடுகளை நீங்க பார்த்தா பார்த்தாதானே.
0: எடு எடு கல்லை எடு கல்லை எடு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது

நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக, உளுந்து பயிரில் மகசூலை அதிகரிக்க இலைவழி தெளிப்பாக 1 சத யூரியாவை விதைத்த 30 மற்றும் 45 நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது 2 சத DAP கரைசலை இலைவழியாக தெளித்தும் மகசூலை அதிகரிக்க செய்யலாம். அடுத்து, வெங்காய பயிரில் அடித்தால் அழுகல் நோய் பரவலாக தென்படுகின்றது. இந்நோயின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ்நோக்கி காயும். செடியின் இலைப்பரப்பு முழுவதும் வாடும். வெங்காய குமிழ் மென்மையாகி அழுகிவிடும். வேர்களும் அழுகிவிடும். வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன் மேல் தோன்றும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். நோயின் ஆரம்ப நிலையில் 1 டேங்கிக்கு 40 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் நோய் தாக்கம் அதிகமாகும் போது 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 கிராம் என்ற அளவில் காப்பராக்சி குளோரைட் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் சூழ்நிலையால் வாழைப்பயிரில் போரான் சத்து பற்றாக்குறை பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இவற்றின் முக்கிய அறிகுறியாக இலை குருத்துகள் விரியாமல் இளம் இலைகள் கிழந்து பழுப்பு நிறமாக மாறும்.

இதனை நிவர்த்தி செய்ய 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் போராக்ஸ் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் போரிக் அமிலம் கலந்த கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். குறிப்பாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை காற்று இல்லாத நாட்களில் மேற்கொள்வது சிறந்தது. இந்த தகவல்களை புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண்மை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. கறவை மாடு வளர்ப்போர் கவனத்திற்கு, கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக வெப்ப அயர்ச்சிக்கு ஆளாகின்றன. வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்திவனம் கொடுக்க வேண்டும். நாளொன்றுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் என்ற அளவில் மாவுசத்து பொருட்களான மக்காசோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க செய்ய முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள இடங்களில் கால்நடைகளை கட்டுவதை தவிர்த்து நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் வெப்ப அயர்ச்சியை குறைக்க உதவும். எனவே வெப்பம் குறைவாக உள்ள அதிகாலை பொழுதில் கறவை மாடுகள் மற்றும் எருமை மாடுகளில் சினை பருவத்திற்கான அறிகுறிகளை உற்று கவனித்து தவறாமல் சினை ஊசியை போட வேண்டும். அதோடு பொதுவாக வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க தினமும் போதுமான அளவு தாது கலவையினை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பொட்டாசியம் நிறைந்த தாது கலவையினை கொடுப்பது மிகவும் அவசியமாகும். கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அடுத்து, நாமக்கல் மாவட்ட கோழியின கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், ஈகோளை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்கவும், தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கவும், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மதிப்பை கூட்டுவோம், வாழ்வை உயர்த்துவோம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் கால்நடை நோய்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் பி புவராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்போடு 240-102-1, மற்றொரு எண் 246-102-1. பங்கேற்று பயன்பெறுங்கள்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும்

0: காவல்துறையை சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி,

0: உள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்து சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி
5: மலர்கிறது நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 24.
7: இன்று சர்வதேச புதுமை இசை தினம். இசை பரந்து விரிந்த கடலை நிகர்த்த பிரம்மாண்டம். உலக மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தது இசை. அதிலும் தமிழிசை வரலாறு 3000 ஆண்டுகள் முந்தையது. தமிழிசை மூவர் சங்கீத மும்மூர்த்திகள் பாபநாசம் சிவன், ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர், அன்னமாச்சார், புரந்தரதாசர் என்று இசையை மூச்சாகக் கொண்டு இறை தொண்டு புரிந்தோரின் பட்டியல் நீளும். தற்போது ரிதம் மேலோங்கி மற்றொரு பரிமாணத்திற்கு நகர்ந்துள்ளது இசை. மக்கள் ரசனைக்கேற்ப இசையும் புதிய வடிவம் பெறும். இசையால் ஒன்றிணைவோம். இந்தியாவின் ஃபார்முலா 1 கார்பந்தயத்தின் பிதாமகன் என அறியப்படும் சுந்தரம் கரிவரதன் நினைவு நாள்.

நாள் இன்று. ஆண்டு 1995. கார்பந்தய வீரரும் ரேஸ் கார் வடிவமைப்பாளருமான இவர் நரேன் கார்த்திகேயன் போன்ற ஃபார்முலா 1 கார்பந்தய வீரர் உருவாக உந்து சக்தியாக விளங்கியவர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972. மோகனூரில் முகிழ்த்த முத்து முத்தமிழின் நிலைத்த சொத்து. கலைகளில் சிறந்ததாம் ஓவியம் கவிஞரின் எழிலார்ந்த காவியம். காந்தியமும் சுதேசமுமே பேச்சு, கைராட்டையில் நூல் நூற்பதே வீச்சு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வதே வளம், அது காந்திய கவிஞரின் அற்புத கவிதை திறம். கைராட்டை சுற்றுவீர், சுயநாட்டை பற்றுவீர் என்ற எளிமையான பாடல்கள் மூலம் நாட்டுப்பற்றினை மக்களிடையே விதைத்தவர். இவரால் படைக்கப்பெற்ற மலைக்கள்ளன் என்ற நாவல் திரைப்படமாக பெற்று திரையுலகிலும் இவர் சிறந்த புகழை அடைந்தார். கம்பனும் வான்மீகியும், பிரார்த்தனை, சங்கொலி, என் கதை போன்ற 66 நூல்களை இயற்றியவர். இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. வங்காளத்தைச் சேர்ந்த பெண் புரட்சியாளரும் தேசியவாதியுமான பீனா தாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1911. சைமன் கமிஷனுக்கு எதிரான மாணவர் போராட்டங்களில் பங்கேற்றவர். சாத்ரி சங்கம் என்ற இளைஞர் சங்கத்தில் இணைந்து வாழ்வீச்சு முதல் காரோட்டம் வரை அத்தனை கலைகளையும் பயின்றவர். கரேங்கே யா மரேங்கே போன்ற முழக்கங்களால் உந்தப்பட்டு இந்திய சுதந்திரத்திற்காக உத்வேகத்தோடு செயல்பட்டவர். 21 வயதான பீனா தாஸ் 1932 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6 தேதியன்று கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அப்போதைய வங்காள ஆளுநர் ஸ்டான்லி ஜாக்சன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அதற்காக 9 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். கடினமான மன அழுத்தங்கள், ஆழ்மனதின் சஞ்சலங்கள், அதிகமான விரக்தி, இரத்தக்களறி என அனைத்தையும் கடந்து கிடைத்ததுதான் விலைமதிப்பற்ற வீர சுதந்திரம். இந்திய அரசு இவரின் சேவைகளை பாராட்டி 1960 ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது. சுதந்திர போராட்ட வீரர் சிவராம் ராஜகுரு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. ராஜகுருவின் அர்ப்பணிப்பும் தேசபக்தியும் அவரை புரட்சியாளராக மாற்றியது. ராஜகுருவுடன் பகத்சிங், சுக்தேவ் ஆகியோர் ஒன்றிணைந்து 1928 ஆண்டு டிசம்பர் 17 தேதியன்று ஆங்கிலேய அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் என்பவரை படுகொலை செய்தனர். அகிம்சையும் ஆவேசமும் இணைந்து வீர சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தந்தார்.

கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம் என்ற இனிய சிந்தனையோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

0: செவிச்செல்வம். புன்னகை ஒரு சாவிக்குத்து, அது முகமலர்ச்சியின் அற்புதம் என்கிறார் பழ மாரவர்மன் அவர்கள்.
1: இன்று உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. காலையில் எழுந்ததிலிருந்து இதுவரை எத்தனை முறை நீங்கள் புன்னகைத்தீர்கள்? நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் முகத்தில் இருக்கும் மிகச்சிறந்த ஆபரணமாக புன்னகையை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரெஞ்சு தத்துவ ஞானி ஒருவர் கூறினார், மனிதன் மட்டுமே சிரிக்க தெரிந்த ஒரு விலங்கு. ஆம், இயற்கையிலேயே மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வரம் புன்னகை. ஒரு பூ மலர்வதற்கும் மனித முகம் மலர்வதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பூக்கள் மலர்வதை

0: பார்க்கும்போது நம் மனதிற்குள் ஒரு மெல்லிய சந்தோஷம் பிறக்கிறது. ஏனெனில் மலர்ச்சி எப்போதுமே அழகானது. மனிதர்களாகிய நமக்கும் அந்த மலர்ச்சி அத்தியாவசியம். முகமலர்ச்சியை பற்றி பேசும்போது நம் நினைவுக்கு முதலில் வருவது உலக பொதுமறையான திருக்குறள் தான். வள்ளுவப் பெருந்தகை முகமலர்ச்சியை கேவலம் ஒரு குணமாக மட்டுமே பார்க்கவில்லை, அதை ஒரு வாழ்வியல் நெறியாகவே தனி அதிகாரமாகவே வகுத்து காட்டியுள்ளார். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகிறார், அகனமருந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதன் பொருள் என்ன தெரியுமா நேயர்களே? முகமலர்ச்சியோடு அகமும் மகிழ்ந்து விருந்தினரை வரவேற்பவன் வீட்டில் திருமகள் லக்ஷ்மி மனமகிழ்ந்து வாழ்வாள் என்பதாகும். முகம் கடுகடுவென்று இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் தங்குவதில்லை என்று நம் பாட்டிமார்கள் சும்மாவா சொன்னார்கள்? அதேபோல இனியவை கூறல் அதிகாரத்தில் முகத்தான் அமர்ந்து இனிதே நோக்கி என்று முகத்தின் மலர்ச்சிக்கே முதலிடம் தருகிறார். உள்ளத்தில் அன்பும் முகத்தில் புன்னகையும் இருப்பதே உண்மையான அறம் என்கிறார் வள்ளுவர். நாம் கொடுக்கும் பொருளை விட நாம் காட்டும் இன்முகமே பிறர் மனதை முதலில் குளிரச் செய்கிறது. புன்னகை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உலகையே வெல்லக்கூடிய பேராற்றல் கொண்டது. கிரேக்க வரலாற்றில் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உண்டு. உலகையே வெல்ல புறப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் தன் படைகளுடன் ஒரு நகரை கைப்பற்றச் சென்றார். அந்த நகரமே பயத்தில் உறைந்து போயிருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் தளபதி ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார். அலெக்சாண்டரின் கோபத்தை குறைக்க எவ்வித ஆயுதமும் இன்றி தன் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகையோடு அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். ஆயுதங்களோடு வந்த வீரர்களை பார்த்து பழகிய அலெக்சாண்டருக்கு அந்த தளபதியின் ஆயுதமில்லாத புன்னகை பெரும் வியப்பை அளித்தது. அந்த ஒரு சின்ன புன்னகை அலெக்சாண்டரின் போர் குணத்தையே மாற்றி அந்த நகரத்தையே போரின்றி மீட்கச் செய்தது. ஆம் நேயர்களே, புன்னகைக்கு எதிரியும் நண்பனாக்கும் பேராற்றல் உண்டு. மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? பணத்திலா, பதவியிலா, அந்தஸ்திலா? இதோ ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவரிடம் இல்லாத சொத்தோ வசதியோ இல்லை. ஆனால் அவர் எப்போதும் கவலையோடு இருப்பார், நிம்மதி இல்லாமல் தவிப்பார். ஒருமுறை அவர் வீதியில் நடந்து செல்லும் போது ஒரு பிச்சைக்காரன் தன் கிழிந்த ஆடைகளோடு சாலையோரம் அமர்ந்து ஒரு குழந்தையை பார்த்து மனமார புன்னகைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த புன்னகையில் எவ்வித கள்ளமும் இல்லை, பேரானந்தம் இருந்தது. அதை பார்த்த அந்த தொழிலதிபர் ஒரு கணத்தில் உண்மையை உணர்ந்தார். மகிழ்ச்சி என்பது கோடிகளில் இல்லை, நம் அகத்தில் இருக்கிறது என்று. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை விட இருக்கும் கணத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். புன்னகைப்பது வெறும் மனதிற்கு மட்டுமல்ல, நம் உடலுக்கும் நல்லது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் கூறுகிறது. அறிவியல் உண்மை என்பது என்னவென்றால், நாம் புன்னகைக்கும் போது நம் மூளையின் மகிழ்ச்சியூட்டும் ஹார்மோன்கள் சுரக்கின்றன. நாம் கோபமாக இருக்கும் போது முகத்தில் உள்ள பல தசைகள் இறுக்கமடைகின்றன. ஆனால் புன்னகைக்கும் போது மிக குறைவான தசைகளே வேலை செய்கின்றன. இதனால் முகம் என்றும் இளமையோடும் பொலிவோடும் இருக்கும். நாம் காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நம்மை எதிர்கொள்ளும் காய்கறி விற்பவர், பேருந்து நடத்துனர் அல்லது சக ஊழியரை ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து பாருங்கள். பணத்தால் வாங்க முடியாத எத்தனையோ காரியங்களை ஒரு மெல்லிய புன்னகை சுலபமாக முடித்துவிடும். அது உறவுகளுக்கு இடையே உள்ள கசப்புகளை நீக்கும், புதிய நட்புகளை உருவாக்கும். கோபம், பொறாமை, கவலை போன்ற கடினமான பூட்டுக்களை இந்த மென்மையான சாவியால் மிக எளிதாக திறந்துவிடலாம். எப்பொழுதும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை ஏந்தி செல்லுங்கள். உலகம் உங்களுக்கு அழகாக காட்சியளிக்கும். புன்னகைப்போம், புன்னகையை பரப்புவோம்.
1: செவிச்செல்வத்தில் இதுவரை புன்னகை ஒரு சாவிக்கொத்து, அது முக மலர்ச்சியின் அற்புதம் என சொல்லிச் சென்றவர் பழ மாறவர்மன் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான்

0: இருக்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளாா்.

தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு

0: கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: கீழிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது காலை மலர் நிகழ்ச்சி. நேர்களை இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 22 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 60, பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுச்சவு 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு கிலோ 1 ரூபாய், சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 84, முட்டைக்கோஸ் 35, பீட்ரூட் 50, காலிஃப்ளவர் பூ 1 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய், ஆப்பிள் 250, ஆரஞ்சு 120, மாதுளை 2

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல். இது காலை மலர் நிகழ்ச்சி. நேர்களின் கவனத்திற்கு வேதாரண்யம் குருகுல தந்தை சர்தார் ஆ வேதாரத்னம் அவர்களின் 65வது ஆண்டு நினைவு நாள் விழா இன்று மாலை 5:30 மணிக்கு கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் சர்தார் நினைவு பூங்காவில் நடைபெறும். கரூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து வழங்கும் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு வரும் 28ஆம் தேதி வரை NATS.education.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்ககம் வழங்கும் வேளாண்மை இடுபொருட்கள் பட்டய படிப்புக்கு TNAU.AC.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நேர்முக பயிற்சி வகுப்புகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும்.

வானிலை முன்னெச்சரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர் நிகழ்ச்சி.
1: இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சது எவ்வளவோ இருக்குங்க. அதை ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆதாரம் நம்ம உடல் நலன். அதை காக்கறதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்?
2: சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியால வந்து ரொம்ப காமனா புகையிலை டொபாக்கோ யூஸ் பண்றாங்க. வாயில அடக்கி வச்சுக்குவாங்க கண்ணத்துல ஒரு சைடுல. சோ இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அந்த பக்கல் மியூகோசா வந்து அதோட ஒரிஜினல் அந்த டெக்ஸ்சர் மாறி கலரும் மாறிடும். அப்ப வாயை திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் புகையிலை பயன்படுத்துவதனால. அதுவும் வந்து வாய்ப்புற்று நோய்க்கு ரொம்ப காமனான ரீசன்ங்க. அது நம்ம எப்படி செக் பண்ணுவோம், கேன்சர் வர்றதுக்கான ப்ரீ கேன்சர் கண்டிஷனை, கட்ட விரலையும் சுண்டு விரலையும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற மூணு விரல்கள் வாய்க்குள்ள ஈஸியா போயிட்டு வெளியில வரணும். அதுதான் நார்மல் மவுத் ஓப்பனிங். இப்ப உங்களுக்கு அந்த புகையிலை பழக்கத்தினால என்ன ஆகும்னா, ஒரு ரெண்டு விரல் போறது, ஈவன் ஒரு விரல் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் வாய்க்குள்ள. அந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க ஒரு பல் டாக்டரையோ இல்ல ஜெனரல் சர்ஜன் கிட்டேயோ கண்டிப்பா காமிக்கணும். இதை வந்து ஓரல் சப் மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், இந்த கண்டிஷன்ல போறப்ப என்ன பண்ணுவோம்னா, நிறைய வைட்டமின் மாத்திரைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது கேன்சரா மாறாம தடுக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷனை இக்னோர் பண்ணாதீங்க. ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்னு சில சமயம் லூகோப்ளேக்கியா எரித்ரோப்ளேக்கியான்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் பேச்சஸ் இருக்கும் வாயில், அங்கங்க உணவு சாப்பிட்றப்ப எரியும். அதே மாதிரி ரெட் கலர் பேச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி

0: இதெல்லாமே வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க வாயில அப்நார்மலா ஒரு சிவப்பு புள்ளிகளையோ வெள்ளை கலர் பேச்சையோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல் டாக்டர் கிட்ட காமிங்க. அப்புறம் கேண்டிடியாசிஸ், வாயில வந்து ஃபங்கஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். பெரும்பாலும் டென்ச்சர் போடுறவங்களுக்கு, அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது. ஸோ அதையுமே நம்ம வந்து இயர்லியாகவே ட்ரீட் பண்ணிடணும், அது ரொம்ப நாள் அதை விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ குழந்தைங்கள்லாம் பல் டாக்டர் கிட்ட வர்றாங்கனாவே இன்ஜெக்ஷன்ஸ் வாய்க்குள்ளே போடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போல்லாம் நிறைய லோக்கல் அனஸ்தீசியா ஜெல் வந்துருச்சு, லோக்கல் அனஸ்தீசியா ஸ்ப்ரே வந்துருச்சு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் யாருமே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டே டு டே வந்து சிடிஇ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதாவது கண்டினியூயிங் டென்டல் எஜுகேஷன் சொல்லிட்டு எங்களையும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால ரொம்ப பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி தான் இப்போ இருக்கிற டென்டிஸ்ட்ரி. ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரேஸுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், பயப்படாதீங்க. இயர்லியாக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு டிசீஸை வந்து ஒரு முத்தை விட்டு சிவியரான ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் வராதிங்க, அப்போ எங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர் நிகழ்ச்சி. நேர்களை இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,949 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 269.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: நிறைவு பெறுகிறது காலை மலர் நிகழ்ச்சி.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேரம் காலை 8 மணி. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இதய ராகம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான புது பாடல்களை இதய ராகம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கும் படம், உங்களுடைய பேர் மற்றும் ஊர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வாரியங்காவல் மணிசேகர், கதிரவன், கொலஞ்சிநாதன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர். இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது விஸ்வாசம் படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இது ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா பிகில் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யாரு எங்க இருந்துனா கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தெருவுல இருந்து ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்க பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதய ராகத்தோட.

இதே ராகத்துல அடுத்ததா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாராடி ரமேஷ். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்க பாடல் இஸ்பட் ராஜாவும் இதய ராணியும் படத்திலிருந்து.

8:30 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம். இதயராகத்துல அடுத்ததா ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி கேட்டிருக்க பாடல், காத்துவாக்குல ரெண்டு காதல் படத்திலிருந்து.

நேர்களே, இதய ராகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் டைப் பண்ணி 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதய ராகத்துல அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரித்தன் தாசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் நம்ம கூட பேசியிருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 0433-146-102-1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் இதய ராகம், திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்ததாக எங்களுக்கு கடாரம் கொண்டான் படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா.

காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் மோர்சிங். 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன் பகுதி 2 நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீங்க. இப்போ நாம் கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்த பாடல் எங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அனந்தபுரத்திலிருந்து கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்கள்.

0: விளை. கட்டணமில்லா தொலைபேசி எண் 1811 7800 அல்லது நமோ செயலியிலோ மை கவ் டாட் இன் என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: இதே ராகத்தோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. இப்போ நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து குணா கேட்டிருக்காங்க. முதல் நீ முடிவும் நீ படத்துல இருந்து

அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜமாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

மரிமசா தப மரிமசா மரசா தப மரசரி மரிமச்சா அமரிமசா தப மரிமசா மரசா தப மரசரி மரிமச்சா அமரிமசா தப

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்

0: அரங்கிசையில் இதுவரை சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்நாட்டில் அன்னபூரணி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இந்த சிலிண்டர்களுக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்.
1: மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து வகையான அரசு, மாநகர, நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் திட்டம் வரும் அக்டோபர் 2 தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார். விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் விமான நிலையம் அமைக்க புதிய இடம் தெரிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முன்னதாக பேரவையில் மறைந்த நடிகை சவுகார் ஜானகியின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். திண்டிவனம் முருங்கம்பாக்கம் பகுதியில் பனை விதை நடும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறையினருக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும் என்றார். கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஒவ்வொரு காலையும் நம்ம மனசை புதுசாக தொடங்குறதுக்காக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்புங்க. நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாமல் இருக்கலாங்க. ஆனால் இந்த நாளை எந்த மனநிலையோடு தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானம் பண்ண முடியும் இல்லையா? இதோ இந்த நாளை இந்த நொடியிலிருந்து உற்சாகத்தோடு எதிர்கொள்ளலாம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு.

0: மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் YouTube சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8:00 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

0: நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீனு நம்பத்தான் போற.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

மற்றவர்கிட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா வேலை தேடுற இடத்துல இருக்கிற நாம வேலை வாய்ப்பை உருவாக்குற நிலைமைக்கு போக முடியும். ஏன்னா தொழில் முனைவோர் தரக்கூடிய தகவல்கள் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயன்படக்கூடிய அறிவையும் புதிய சிந்தனையும் தரும். இதனாலதான் தொழில் தொடங்கிறது பத்தின தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தொழில் வாய்ப்புகளை அடையாளம் காணக்கூடிய திறன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு தேவையான அடிப்படை தகவல்களை பகிர்ந்துக்க வராங்க தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள். நிகழ்ச்சி உற்சாகம் உச்சம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் 10:45 காலையிலையும், நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 7 மணிக்கும் ஒலிபரப்பாகும். உற்சாகம் உச்சம் தொழில் முனைவோருக்காக.

0: கேட்டுக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10:30 ஆகுதுங்க. நேர்கள் இன்னைக்கு கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில வரும் பாடல்கள் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:45. இனி
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில மாதவிடாய் பிரச்சனையை பத்தியும் அதுக்கு முக்கிய காரணமா இருக்க சானிட்டரி நாப்கின் பேடுகளை பத்தியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து இன்னும் பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட தொடர்ந்து பகிர்ந்துக்க வராங்க தொழில் முனைவோர் மேரி நிஷாந்தி அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய தடைகள் இருக்கும். இப்போ நீங்க போயிட்டு இப்படி ஒரு தட்டை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
2: கண்டிப்பா
1: இதை எடுத்துட்டு வந்து அது வேற எடுத்துட்டு வந்தா மணிக்கணக்கா பேசுமே, ஏதாவது சொல்லுமே அப்படிங்கிற மென்டாலிட்டி கண்டிப்பா அது பல பேருக்கு இருக்கும். ஏன்னா எனக்கே வேலை இருக்கு, இது வேற பேச ஆரம்பிச்சுன்னா மணிக்கணக்கா பேசுமே, நம்ம வேற பேசணுமே அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் 10 to 5 பேருக்கு கண்டிப்பா அப்படி ஒரு தாட் இருக்கும். எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
2: கண்டிப்பா மேம், அதாவது இப்ப நாங்க ஒரு கஸ்டமர்ட்ட மூவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இத பத்தி பேச வரோம் அப்படின்னாவே இப்ப மார்க்கெட்டிங்னாவே நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசணும்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா நாங்க பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில தான் பேசுறோம். அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியா அப்படியா சரிப்பா சரிப்பா சரி நல்லா பண்ணுங்கப்பா, நம்ம தான் பண்றோம்னோட ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ரேட்டு இப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னோட அப்படியாப்பா நான் அடுத்த மாசம் பீரியட் ஆகும்போது சொல்றேன் அப்படிம்பாங்க. அடுத்து நம்ம வெயிட் பண்ணிட்டு அவங்களோட டேட் எல்லாம் கேட்டு வச்சுட்டு நம்ம திருப்பி கால் பண்ணோம்னா அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் இந்த மாசம் வாங்கிட்டப்பா திடீர்னு ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி சொல்றது விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி நாங்க அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல எங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம், நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், அவங்க வந்து பயனடையணும். நிறைய பேர் வந்து திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 10 to 5 பேர் அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த பிள்ளை என்னதான் சொல்லுதுன்னு கேட்கற அளவுக்கு இப்ப வந்துட்டாங்க. சோ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு மேம். அவங்க என்னதான் பண்றாங்க, இவங்க நாப்கின்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு, கடையில இருக்க நாப்கின்க்கு இவங்களோட என்ன மாற்றங்கள் வருதுங்கறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்களே அதுக்கப்புறம் ரெகுலர் பண்றாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதுல ஒரு டைம் வரைக்கும் தான் அவங்கள ஃபாலோ பண்றோம்,
1: அப்புறம் அவங்க நமக்கு ரெகுலர்
2: கஸ்டமர் ஆயிடுறாங்க மேம்.
1: ஓகே மேம், இப்போ நாப்கின் பேட் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இதை ரெக்கவர் பண்ணணும், ஃபியூச்சருக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும்னு ரெடி ஆயாச்சு. ஆனா இது எப்படி தயாரிக்கணும், அதுக்கான கிளாஸ் பிராக்டிஸ் அது மாதிரி எதுவும் பண்ணீங்களா?
2: இல்ல மேம், நாங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு நாங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணி ப்ராப்பரான சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்மேட் நாப்கின் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நார்மலா டெய்லரிங் மிஷின்ல பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நாப்கின் தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். டெலிவரி நாப்கின் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம்னு எங்க ரெண்டு ஃபேமிலியோட ஐடியா. நாங்க வந்து சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிஷினரிஸ் வாங்கணும், மிஷின் போட்டு அதுக்கப்புறம் நாங்க இப்ப வரைக்குமே வந்து மார்க்கெட்டிங்கும் நாங்களே தான் பண்றோம், ப்ரொடக்ஷனும் நாங்களே தான் பண்றோம். எங்க ஃபேமிலி இல்ல அப்படின்னா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. மலைவேம்பு, கற்றாழை, மஞ்சள், புதினா, துளசி, அதிமதுரம், இதோட எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். ஏன் அப்படின்னா இப்ப மலைவேம்பு அப்படிங்கறது வந்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பைக்கு ஒரு நல்ல நிவாரணிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி மஞ்சள்ன்றது ஆன்டிசெப்டிக், துளசி, புதினா இதெல்லாம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாம அந்த டைம்ல வர ஹீட் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு, அந்த ஹீட்னால வரக்கூடிய ஸ்கின் எரிச்சல் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிமதுரம் வந்து பெயினை குறைக்கிறதுக்காக மேம். இப்போ இந்த மாதிரி நம்ம பவுடர்ஸ் யூஸ் பண்ணிட்டு

0: அதுக்கு அடுத்த லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா பிரீத்தபிளான பயோடீக்ரேடபிள் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் நம்மளோட நாப்கின் வந்துட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்மளோட தரம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எரிச்சு பாக்கலாம், தண்ணி ஊத்தியும் பாக்கலாம். நீங்க எரிக்கும் போது சாம்பலாகி நுணுங்கி போறத நீங்க பாப்பீங்க மேம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் மேம் நம்ம நாப்கின். அதுதான் எங்களோட பிளஸ் ஆகும் நாங்க நினைக்கிறோம் மேம்.
1: கண்டிப்பா மேம். இப்போ நம்ம இவ்வளவு நாள் ஒரு பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ஃபுல்லா ஒரு ஜெல், ஒரு கெமிக்கல், ஃபுல்லா ஆடட் பெர்ஃபியூமோட இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உங்களோட அந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு நாப்கின் கேக்குறப்போ நம்ம எல்லாம் இதை பயன்படுத்தினதே இல்லையன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் ஃபீல் ஆகுது.
0: ஆமா மேம், அது எப்படின்னா நம்ம மார்க்கெட்ல வந்து ஈஸியா கிடைக்குதுன்றதுனால நம்ம இப்ப மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் அது ஈஸியா கிடைக்கும். போற போக்குல ஒண்ணு வாங்கி போட்டு போயிருவோம் நம்ம. அது என்ன இருக்கு, நம்ம ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸ்பயர் டேட் பாத்திருப்போமா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்திருப்போம், இதை எத்தனை மணி நேரம் வச்சிருக்கணும்னாது நம்ம ஏதாவது பாத்திருக்கோமா. நாப்கின் வாங்குவோம், பாக்கெட்ல வைப்போம், நம்ம போய் யூஸ் பண்ணுவோம், தூக்கி போடுவோம், எரிப்போம். அந்த எரிக்கிறதும் பக்கத்துல நின்று எரிச்சு விடணும் நம்ம. இப்படிதான் நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நாப்கின்ல வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு மேம். என்ன அப்படின்னா ஒரு நாப்கினை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணும், எந்த மாதிரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணும், நம்மளோட ஃப்ளோ எப்படி இருக்கு, நம்ம ஃப்ளோவுக்கு ஏத்த மாதிரி எப்படி சூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம யூஸ் பண்ற நாப்கின் எல்லாம் எரியுமா எரியாதா, அது நம்ம எங்க பயன்படுத்துறோம், அது நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிற நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம நம்மளே கேட்டுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து விழிச்சுக்க முடியும், நம்ம வந்து நமக்கான நல்லதை தேடிக்கவும் முடியும் மேம். நாங்க வந்து இப்படிதான் பிளாங்கா தான் இருந்தோம் ஒரு கட்டத்துல வந்து. நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு கண்மூடித்தனமா இருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கும்
1: போதுதான்
0: அது தெரிய வரும்போதுதான் நமக்குள்ளயுமே ஒரு பல்ப் எரியுது, அப்பதான் நமக்கு வந்து அது புரியுது. ஆனா காட்டன் வந்து நம்மளோடது தான் இல்ல மேம், எந்த ஒரு நாப்கினா இருந்தாலும் பிரீத்தபிளா பயோடிகிரேடபிளா நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நம்ம ஏன் ஹெர்பல் வச்சிருக்கோம்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண நாப்கின்ல டயாக்சின் இருக்கு பாத்தீங்களா, அது 8 to 11 வருஷம் ஆகும் நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ண. இப்ப ஃபுட் அலர்ஜினா உடனே தெரியும், மேக்கப் அலர்ஜினா உடனே தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்.
1: ஆனா பாய்சன் மாதிரி பாடியிலே இருந்து ரியாக்ட் பண்ணுது.
0: கண்டிப்பா மேம், அது டயாக்சின் வந்து நீங்க நார்மலா கூகுள் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை வந்து கூகுள் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா நம்ம அதை பண்றதே கிடையாது.
1: தேவையான விஷயங்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்க விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து பாக்குறதே கிடையாது. நம்ம அந்த விஷயத்துல பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறப்பதான் அதை பத்தி கொஞ்சமாச்சு நமக்கு தெரியும்.
0: அந்த மாதிரி கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னாவே இந்த சானிடரி நாப்கின்ல இருக்கக்கூடிய டயாக்சின் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கறது தெரியும். கரெக்டா இப்ப வயசுக்கு வந்ததுல இருந்து நம்ம நாப்கின் யூஸ் பண்றோம். பிஃபோர் மேரேஜ் பாருங்களேன், இர்ரெகுலர் ஸ்டார்ட் ஆகும், பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் போகும். அப்ப இது ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ்ங்கிறத கடக்கிறதே ஒரு கஷ்டமான காலமா போயிடுது. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போயிடுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய அட்வைஸ் பண்றாங்க. இப்ப நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்தோம்னா பீரியட பத்தி எவ்வளவு பேர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஆனா அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்ல. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம அதுக்கான விழிப்புணர்வு அடையிறோம். பெண்கள் வந்து குடும்பத்தையே தாங்கி நிக்கிறோம், நம்மள தாங்கி நிக்கிற ஒரே விஷயம் அந்த பீரியடு. அந்த டைம்லயே நம்ம ரெஸ்ட் எல்லாம் எடுக்க போறது கிடையாது, நம்ம தான் எல்லா வேலையும் செய்யறோம். அப்படிங்கிறப்ப அந்த டைம்ல நமக்கு தேவையானதை தேடி நல்ல விதமா சூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது மேம்.
1: நாப்கின்ல என்னென்ன வகைகளான நாப்கின்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க மேம்?
0: மேம் நம்ம கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்கு, அல்ட்ரா தின் இருக்கு, பிரீமியம் இருக்கு. ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பிரீமியம் வெரைட்டி வந்து கொஞ்சம் காட்டன் வச்சு நல்லா மொத்தமா இருக்கும் மேம், அது வந்து அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அது வந்து ஃப்ளோ அதிகமா இருக்க டேஸ்லயும் பிளஸ் நைட் மோடுக்காகவும் டிராவல் டைம்ல யூஸ் பண்றதுக்காகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மேம். இது இல்லாம பாத்தீங்கன்னா பேண்டி லைனர் இருக்கு. பேண்டி லைனர் வந்து இப்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக அது இல்லாம இப்ப பொண்ணுங்க சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடி பீரியடுக்கு அப்புறமும் ஒயிட் படும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. சோ அதுக்காகவும் தான் நம்ம ஹெர்பல் பேண்டி லைனர் பண்ணிட்டு இருக்கோம். க்ளோசிங் டே பேட்னு ஒண்ணு பண்றோம் மேம், இது வந்து ஃபுல் ஹெர்பல் பேடு. இது என்ன அப்படின்னா காலையில கற்றாழை பேட், மதிய மஞ்சள் பேட், நைட்டுக்கு மலைவேம்பு பேட். இது எப்போ அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க யூட்ரஸ் கிளன்ஸ் பண்ணி அவங்க யூட்ரஸ்ல இருந்து டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி அவங்களுக்கு சைக்கிள் ரெகுலர் ஆகுறதுக்காக பண்ணி தரும் மேம். அது வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃப்ளோ நின்ன மறுநாள் காலையில, இப்ப 5 நாள் ஃப்ளோனா 6வது நாள் காலையில கற்றாழை, மதியம் மஞ்சள், நைட்டுக்கு மலைவேம்பு. இப்படி அவங்க ஒவ்வொரு பீரியடுக்கும் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேம். அடுத்து பாத்தீங்கன்னா நீம் தெரப்பி பேட் பண்றோம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு இப்ப இருக்கு மேம். நம்ம யூட்ரஸ்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை வெளியே கொண்டு போறதுக்காக பண்ணித்தரோம். இந்த ஹெர்பல் முதற்கொண்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா பச்சையாவே கொண்டு வந்து கழுவி வெட்டி காய போட்டு அந்த மாதிரி அரைச்சி தான் நம்ம இது பண்றோம். நம்ம ஸ்டாஃபுங்களை வச்சேதான் ரெடி பண்ணிக்கிறோம். எந்த விதமான கலப்படமுமே கிடையாது நம்ம தயாரிக்கிறதுல. மஞ்சள்லாம் கிழங்கா வாங்கிடுவோம், கொல்லிமலை பக்கம் இல்லைங்களா, அதனால கிழங்கா வாங்கி நாங்களே அரைச்சி வச்சுக்கோம். மலை வேம்புமே வந்து எங்க துறையில இருக்க தோட்டத்திலே வந்து பறிச்சு கழுவி காய போட்டு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிடுவோம் மேம். எந்த விதத்திலுமே வந்து கலப்படம்னு ஒண்ணு கிடையாது மேம் நம்ம ஹெர்பல் பொடியில.
1: உங்களோட ப்ரொடக்ஷன்ல எத்தனை பேர் மேம் வேலை பாக்குறீங்க?

0: எவ்வளவு பேர் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஸ்டாஃப் 6 பேர் இருக்காங்க. நாங்க 2 பேர் இருக்கோம். நாங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். பேக்கிங்ல இருந்து எல்லாத்தையுமே பிசி பாக்குறது நாங்க 2 பேரும் தான். அவங்க ஹஸ்பண்ட் எங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஒரு வீடு எடுத்துதான் மேம் பண்றோம் நாங்க இப்போ. அதுல வந்து மிஷினரிஸ் போட்டு நல்லா கிளீனா ஹைஜீனா, ஏன்னா இது ரொம்ப ஹைஜீனான ப்ராடக்ட்.
0: சானிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனா பண்ணிட்டு இருக்கோம் மேம். பொடியிலிருந்து மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து தரமா நம்ம தயாரிச்சிட்டு இருக்கோம் மேம்.
0: நாப்கின் பேட் மட்டும் தானே இல்ல வேற ஏதாவது பொருட்கள் தயாரிச்சிட்டு இருக்கீங்களா?
1: இந்த மஞ்சள்லாம் வந்து ஒரிஜினலா கிடைக்குது இல்ல மேம், அதனால மஞ்சள் சேல் பண்றோம். நலுங்கு மாவு நாங்களே அரைக்கிறோம். ஹேர் ஆயில் நாங்களே ரெடி பண்றோம் மேம். எல்லாமே ஒரு பிராண்டா போறாங்க. ஆனா வந்து இப்ப பிராண்டுங்கிறப்ப அதோட குவாலிட்டியை யாருமே பாக்குறது இல்ல. பிராண்டு ஓகே, அது ஒரிஜினலா அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்ல. மார்க்கெட்டிங்ல வந்து இப்போ மெடிக்கல் இதெல்லாம் கொடுக்கும் போது நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூ வந்து தெரிய மாட்டேங்குது. என்னன்னா இது என்ன புதுசா இருக்கு, ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா அதோட வேல்யூ என்ன அப்படின்றத யாரும் குவெஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாங்களே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்லி எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்க போய் சொல்லுவோம். எக்ஸ்போ போட்டோம் அப்படின்னா நாங்க ஒரு நிமிஷம் உட்கார மாட்டோம். வர கஸ்டமர் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட பேம்ப்ளெட்டை கொடுத்து இந்த மாதிரி நாங்க நாப்கின் பண்றோம், நீங்க பாருங்க, நாங்க வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்தோம், நீங்களும் வந்து இந்த மாதிரி பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம்.
0: முன்னாடிலாம் மல்லிப்பூக்கு விளம்பரம் தேவையில்ல அப்படிம்பாங்க, ஆனா இப்பெல்லாம் நல்ல பொருட்களை அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு ஏதோ அவங்கள்ட்ட திணிக்கிற மாதிரி திணிச்சுதான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு.
1: ஆமா மாமா, அந்த கட்டாயத்துலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதை நம்ம சொல்ற விதத்துல சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்ல.
0: ஏன்னா குறிப்பா பெண்களுக்கு செல்ஃப் கேருங்கிறது ரொம்பவே கம்மி மேம்.
1: கண்டிப்பா அதான் சொல்றேன்ல, நம்ம செல்ஃப் கேர்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவுட்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபர் பண்றோம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட உள்ளுறுப்புகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, நம்ம சாப்பிடறது மட்டும்தான் பிரச்சனையா, நம்மளோட வெஜைனல யூஸ் பண்ற நாப்கின்ல எதுவும் பிரச்சனை இருக்கா, அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுதான்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது.
2: உங்களை எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது, ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றது?
1: 9944351536 நம்பர் வந்து ஆபீஸ் நம்பர், அதுக்கு நீங்க எனக்கு கால் பண்ணலாம். இல்ல என்னோட நம்பர் வந்து 9944351524.
2: ஓகே, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கொஞ்சமாவோ இல்ல டீலர்ஷிப்பாவோ ஆர்டர் பண்ணிக்கலாம்.
1: குவாலிட்டி வைஸ் நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. ஏன்னா எல்லாமே தரமானதா இருக்கணும், எல்லாமே மக்கக்கூடியதா இருக்கணும், மண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யூஸ் பண்ற பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுதான் எங்களோட நோக்கமே.
0: சூப்பரா சொன்னீங்க. இயற்கையான ஒரு பொருளை கொடுத்து பெண்களோட ஆரோக்கியத்தை காக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது ரொம்பவே பாராட்டக்கூடியது மேம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷம் மேம். வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். தொழில் முனைவோர் மேரி நிஷாந்தி அவர்கள் சானிடரி நாப்கின் பேடுகளை பத்தியும் அது ஏற்படுத்துற தீங்குகளை பத்தியும் நிறைய தகவல்களை நம்மள்ட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்களாகிய உங்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம்.
3: ஹலோ
4: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
5: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார் இவ்வளவு இங்கிருந்து
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
4: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார் 2 லட்சம்
6: என்னாச்சப்பா?
3: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
6: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
7: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் சூரசம்ஹாரம் படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தொழில் நிகழ்ச்சியில்
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பயமாவும் இருந்தது. சோ நான் பிராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு போனாக்கா எனக்கு அந்த டைம்ல ஒரு 25-30 பேர் இருந்தாங்க கிளாஸ்ல.
0: உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் இதன் முதல் பகுதி இடம்பெறும்.
1: நான் ரொம்ப எக்ஸைட்டடா கிளாஸுக்கு போனேன், பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க கிளாஸ்ல, பாக்கி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பிற்பகல் 1:10 என்னுயிர் தொழில் நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து செந்தூர பூவே படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா குரல்களில்

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பாத்தினா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நேரம் இப்பொழுது 11:31:35. மனதிற்கினிய திரேசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ராசாவே உன்னை நம்பி படத்திற்காக மனோ பி சுசீலா பாடியுள்ள பாடல்.